அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. 94.5 MHz 94.6 96.6 98.6 98.2 கேப்பன் பள்ளி வரிசைகளிலும் காலைதோறும் 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் தேனி சரகம் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக காலைதோறும் இதே இடத்திலே சேனல் உங்கள் உறக்கங்கள் விருப்பமான இனிய பாடல்களை நாம் அன்புடன் வழங்கி கேட்டோம். இன்றைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி. வாழ்க்கை எவ்வளவு பெரிதென்று நினைக்கிறோமோ அவ்வளவு சிறியது, எவ்வளவு சிறிது என்று நினைக்கிறோமோ அவ்வளவு பெரியது. ஏனெனில் வாழ்க்கை நம் எதிர்பார்ப்புக்குள் அடங்காது, அது என்றுமே யதார்த்திற்குள் மட்டுமே அடங்கும்.

0: ஃப்ரீ காணொலி
1: இன்று காலை சிந்தனை. எதிர்பாரா நேரத்தில் எதிர்பாராத விதமாக நடக்கும் நல்ல விஷயங்களில் என்றோ எப்போதும் நீங்கள் செய்த ஒரு நல்ல செயலின் புண்ணியம் வெண்மை நிறம் கொண்ட பாலில் ஒரு துடி தேன் கலந்தது போல் ஒன்றிணைந்து இருக்கிறது.
2: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
1: 1992 ஏப்ரல் மாதத்தில் 18 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் நாடோடி தென்றல். காலன் சென்ற இயக்குனர் பாரதி ராஜ் அவர்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் கார்த்திக் நடிகை ரஞ்சிதா ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் நடத்திருந்தனர். இந்த திரைப்படக்கு சேமித்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். பாட்டுக்கு குரல் தெரிந்தவர்கள் மனு, இசைஞானி இளையராஜா ஆகியோரும்.
3: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே கொடி

நம்முடைய கோபம், ஆசை, பேச்சு ஆகியவற்றை அடக்கிக் கொண்டு நல்ல முறையில் வாழ்ந்தால் உயர்வு கிடைக்கும். அடக்கமில்லாமல் நடந்தால் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரும். அடக்கம் நம்மை உயர்த்தும், அகன்றே நம்மை தாட்டும்.

0: வாழ்க்கைக்குள்ள சபையினம் எட்டு மணி வரை ஸ்டேஜ் இன்றைக்கு வியாழக்கிழமை சித்த பிரமாதம் மூன்றாம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். குட் மார்னிங், வண்டர்ஃபுல் டே.
1: டிஜிட் வேவ் ஆர்ஜி சுந்தரம் ஃப்ரம் 7 AM to 8 AM டேனி செய்யறங்க.

அம்மா, இன்றைக்கு என்ன நாள் உங்களுக்கு தெரியுமா? வியாழக்கிழமை. அனைவருக்கும் எவ்வளவு ஓரம் வானொலியில் இந்த அதிகாலையில் வருக வரையங்கு வருக வருக என்று அன்புடன் நான் நல்வருக்கிறேன். சரி, நீங்கள் யாவரும் நலம் என நம்புகின்றோம். வாரத்தின் பாடியை கடந்துவிட்டோம். திங்கள், செவ்வாய், புதன் எல்லாம் கடந்தது. இப்போது வியாழன் கதவை தட்டு விட்டது அல்லவா? எனவே எங்குவதாலும் பெற்ற மணிக்க போங்க.

அவாம் இந்த நாளை வரக்கமாக இந்த அதிகாலையில் நாம் சிரித்தோடு மகிழ்ச்சியோடு தொடங்குகின்றோம். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். மேலும் நேற்று நடந்ததை நினைத்து கவலைப்படாதீர்கள். நாளை என்ன நடக்கும் மேலும் பயப்படாதீர்கள். இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கும் இந்த அழகான நாளை சந்தோஷமாக வாழ்வோம். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு புன்னகை கொடுங்கள். யாருக்கு தெரியும், இந்த ஒரு புன்னகை அவர்களுடைய நாளையே மாற்றி இருக்கலாம்.

அலை வந்துவிட்டது. வாரம் பாதியை கடந்து விட்டோம். இன்னும் இரண்டு நாட்கள்லாம் அதற்குள் சோர்ந்து போகலாமா? கண்டிப்பாக கூடாது. ஒரு சூடான டேனீர், சூடான காஃபி அல்லவா? மனதுக்கு பிடித்த ஒரு பாடல், முகத்தில் ஒரு சின்ன புன்னகை, இவையெல்லாம் இருந்தாலே இந்த நாள் அழகாக மாறிவிடும். மேலும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகளையும் நல்ல சந்திப்புகளையும் நல்ல வாய்ப்புகளையும் கொண்டு வரட்டும்.

அவம் இரண்டு இருக்க வேண்டிய நேரமைப்பு ஆகிவிட்டது. சாந்தி வேக் அப் ஏன்னா சாரி 7:40 இந்த மார்னிங், 7:41 இந்த மார்னிங் ஏன்னா பள்ளிக்கு போக வேண்டும், வேலைக்கு போக வேண்டும். மேலும் காலை சூரியன் தனது பொன்னான கதிர்களை பரப்பிக் கொண்டிருக்கிறது. மேலும் பறவைகள் தங்கள் இனிய குரலில் பாடிக்கொண்டிருக்கின்றன. நகரம் கொஞ்சமாக விழுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அழகான நேரத்தில் உங்கள் விட்டு

0: Happy returns of the day.
1: இன்றைக்கு வியாழக்கிழமை செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி இன்றைக்கு மேலும் அடுத்த படம்

0: அமர்லிந்த வியாழக்கிழமை காலை நேரத்தில் என்னோடு இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்த நாள் முழுவதும் உங்கள் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும். நீங்கள் செல்லும் இடமெல்லாம் நல்ல எண்ணங்களும் நல்ல மனிதர்களும் நல்ல செய்திகளும் உங்களை தேடி வரட்டும். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: RM Free Vanuli.